0: ty lupači.
1: என்னடா பாக்குற? ஏய், லுக்க என்னடா அங்க விடுற? லுக்க இங்க விடு.
2: மாவள, யாரடி சீட்டி பாக்குற? டாப் போட்ட பேசுற. ஏய்,
1: டேய்! மொத்தம் வந்திருக்கீங்களா?
2: ஆத்தாவா?
3: ஆஹா, நேத்து வந்த ஆத்தா இன்னும் இறங்கல போல இருக்கு.
1: அது என்னடா வேட்டி கட்டு?
2: ஊர் ஸ்டைலு.
0: லியோ, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அமங் அதர்ஸ்.
4: இப்பதான் இருக்க போதுல பார்த்து ஓடணும், ஒளியணும், பயந்து பயந்து சாவணும் இல்ல.

0: same day, Tamilaga Vetri Karagam Chief Vijay flagged off a massive anti-drug awareness campaign. One of his own ministers landed in the middle of a drug controversy. A viral video of Tamil Nadu Minister Sharath Kumar from an IPL match has triggered a political storm. The clip shows him using a credit card to line up a white powder-like substance on a mobile phone screen while also handling a 500 rupee note. The video has exploded on social media with many demanding the minister's resignation. Several social media users claimed the powder-like substance was a narcotic, but Sharath Kumar has strongly denied the allegation. The minister said the video was being used to spread a false narrative.
1: 2 years before something போயிருந்தோம் பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது 2 years before இருக்கும் டேட் கூட தெரியல அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம் அந்த டைம்ல வந்து என்னன்னா ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா அது துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அது இதுக்குள்ள தண்ணியில கலந்து பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக
0: The clarification has done little to calm the controversy. The DMK has mocked the minister's explanation, sharing a so-called new baby kit on social media. The post features a smartphone, a credit card, and a 500 rupee note, the very object seen in the viral video, taking a swipe at Sharath Kumar's defense. A viral video, a minister's denial, and a clarification that has only fueled more questions. For Vijay's government, which launched an anti-drug campaign on the very same day, the timing could not have been more awkward. Bureau Report, India Today.